நிகடங்கை காட்சிதலீதம் தூப வண்ணிலத்தை கிசனம் மக்கள் முதனையொன்னு தகவல் நாய் அல்ல சொல்லி தூபான.